0: थानेदार फिल्म के इस गीत के साथ ही बहारों की शाम कार्यक्रम अब यहीं समाप्त होता है। हम बोल रहे हैं आकाशवाणी के श्री विजयपुरम केंद्र से। इस समय संध्या के 5 बजे हैं। अब सुनिए तमिल कार्यक्रम।
1: आकाशवाणी श्री विजयपुरम वानोली निलयम वणकम तमिल अमुदम वणकम निर्गले நானூற்று 38.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் எமது ஒளிபரப்பை தினமும் மாலை 5 மணிக்கு கேட்கலாம். இன்று பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 15ஆம் நாள் ஜூன் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழ் அமுதம் நிகழ்ச்சியில் குரல் அமுதம் தகவல் நேரம் தொழிலும் இசையர்வி நிகழ்ச்சியில் சில திரைசை பாடல்கள் ஆகிய

குறளமுதம். செறிநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. பொருள்: பகைவரை கண்டால் பொறுத்து செல்ல வேண்டும். அப்பகைவருக்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே வீழும். மீண்டும் குறள்: செறிநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. குறள் எண் 488, அதிகாரம் காலம் அறிதல்.

தகவல் நேரம். வானிலை அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். காற்று 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். வரும் 2 தேதி வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை அறிக்கை செய்தி தெரிவிக்கிறது. தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. எம்வி பாரட்டாங் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மதியம் 12 மணிக்கு ரங்கத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஜாலிபை நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:45 மணிக்கு சிவராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கமோட்டா நாளை காலை 6:15 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சஹிதீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே காலை 8:30 மணிக்கு சஹிதீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி நார்த் பேசேஜ் நாளை பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சஹிதீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை பிற்பகல் 1 மணிக்கு சஹிதீப்பில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு சிவராஜ் தீப்பில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணிச்சங்கா நாளை பகல் 11:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் சிவராஜ் தீப்பிலிருந்து நாளை பிற்பகல் 2 மணிக்கு சஹிதீப் செல்லவிருக்கிறது. சஹிதீப்பிலிருந்து நாளை பிற்பகல் 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சஹிதீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளையே மாலை 4:30 மணிக்கு சஹிதீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணி லட்சுமி நாளை மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சிவராஜ் தீப் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 1 தேதி காலை 5:30 சிவராஜ் தீப்பிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி காலிகாட் நாளை 9 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து லிட்டில் அந்தமான் செல்லவிருக்கிறது. இந்த கப்பல் நாளை மறுநாள் 1 தேதி காலை 8 மணிக்கு லிட்டில் அந்தமானில் இருந்து ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.

நிகழ்ச்சியில் தொடர்வது துள்ளும் இசையருவி. இன்றைய துள்ளும் இசையருவி நிகழ்ச்சியில் சில திரைசை பாடல்களை கேட்கவிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

நேர்களை கேட்ட பாடல் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நேர்களை, இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 29ஆம் தேதி அன்று தேசிய புள்ளியியல் தினம் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் சமூக பொருளாதார திட்டமிடல் மற்றும் கொள்கை உருவாக்கத்தில் புள்ளி விவரங்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்திய புள்ளியியல் துறையின் தந்தை என அழைக்கப்படும் பிரசாந்த் சந்திர மகலானோபிஸ் அவர்களின் அரும்பணியை கௌரவிக்கவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. அரசின் சமூக பொருளாதார திட்டமிடுதல் மற்றும் நாட்டின் வளர்ச்சியில் புள்ளி விவரங்களின் பயன்பாட்டை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், தரவுகளின் அடிப்படையில் துல்லியமான கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வகுக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த நாள் வலியுறுத்துகிறது. மேலும் இளம் தலைமுறையினர் மத்தியில் புள்ளியியல் மற்றும் அறிவியல் சார்ந்த பகுப்பாய்வு திறன்களையும் வளர்த்து கொள்ள ஊக்கப்படுத்துவதும் இதன் முக்கியத்துவம் ஆகும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் குங்குமச்சிமிழ் திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது.

நேர்களித்துள்ளோம். இசையருவி நிகழ்ச்சியில் சில திரைசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைய ஸ்டுடியோவில் நேரம் இப்போது 5:20 19:00. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஐயா திரைப்படத்திலிருந்து திப்பு மதுமிதா பாடியது.

நேர்கள் இதுவரை துள்ளும் இசையர்வி நிகழ்ச்சியில் சில திரைசை பாடல்களை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. நாளைய எமது தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், மகளிர் உலகம், திரைசை ஆகியன கேட்கலாம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.